0: பணியாரம் பாய் நேமன்
1: Adam, 97x1, break. 433, you're 20th. Clear. Current 97, Mulberty. Adam Hanford.
2: 10-4, I'm code 4-9.
1: 10-4, break. Adam 69, go 27.
0: Last stop Espinosa, first stop Cassandra, DOP 724-97.